அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 96.8 மெகாஹெர்ட்ஸ் 91.5 96.8 கேப்பம் பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் இடைச்சனால் உங்களின் வழக்கம் உங்கள் விருப்பமான இந்த பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 16ஆம் தேதி. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான்.

0: வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இலக்கு இல்லை, அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் ரசித்து வாழ்வதே மகிழ்ச்சி. இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றுவோம்.
1: வந்ததால் ஞாபகம், ஞாபகம், மெமரிஸ், உன் நினைவில்.
0: 1999 பிப்ரவரி மாதத்தில் 5ஆம் தேதி வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் நிறையும் இருக்கும் வரை. இயக்குனர் கே சுபாஷ் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் பிரபுதேவா மேலும் நடிகை கீர்த்தி ரெட்டி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிவத்தவர் தேனி சித்தன்கள் தேவா அவர்கள், பாட்டுக்கு குரல் தகுந்தவர் ஹரிஹரன்.

முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படாமல் நல்ல மனதுடன் வாழ வேண்டும். பொறாமை மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கெடுக்கும். பிறரின் வெற்றியை பாராட்டி நாமும் முயற்சி செய்து முன்னேற வேண்டும். போராமை மனதை அடுக்கும், நல்ல எண்ணம் வாழ்க்கையை உயர்த்தும். லெட் எ பர்சன் மேக் இட் ஹிஸ் ரூல் ஆஃப் லைஃப் டு கீப் ஹிஸ் ஹார்ட் ஃப்ரீ ஃப்ரம் என்வி.

0: உங்கள் விருப்பமான செருகம்பாதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை முழுக்க உங்கள் சுபகனம் 8 மணி வரை சுனின்றுக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 4ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். அவுட் இஸ் பண்ணுங்க வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyarangam. Jani Seyarangam. RM Free Vanuli.

அமனைவருக்கும் எமது ஓரம் ஃப்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிக்கணும். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் என்று நம்புகின்றோம். அவன் இன்றைக்கு சொல்லடி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 16 எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக ஆவியன். இனி இந்த நாட்டுக்கள் வியாழக்கிழமை காலை புதிய நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் இந்த அழகான நாளை நாம் வரவேற்கின்றோம்.

அமர்களை காலை நேரத்தை நீய தென்றல் உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் உங்கள் நிலத்தில் அவைதியையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியையும் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு செய்யும் நீங்கள் ஒவ்வொரு நல்ல செயலும் நாளையவற்றுக்கான அடித்தளமாக அமையட்டும். சிறுத்த முகத்துடன் நாளையை தொடங்குங்கள். நல்ல எண்ணங்களுடன் முன்னேறுங்கள்.

விடியும் ஒவ்வொரு காலையும் நமக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய நம்பிக்கைகளையும் புதிய சாதனைகளையும் கொண்டு வருகிறது. நேற்று நடந்தவற்றை நினைத்து வருந்தாமல் இன்று செய்யப்போகும் நல்ல செயல்களில் கவனம் செலுத்துவோம். வியாழக்கிழமை என்பது ஞானத்திற்கும் நல்ல சிந்தனைக்கும், மேலும் இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்கள் வாழ்க்கையை மேலும் உயரட்டட்டும்.

பாதுகாப்பாகப்படியுங்கள். பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ செல்வங்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள். இல்லத்தரசிகள் உங்கள் அம்பால் விட்டை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள். உழைக்கும் ஒவ்வொருவரின் முயற்சிக்கும் இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும்.

0: many more happy returns of the day. இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் அப்படி 6ஆம் தேதி அடுத்த படனில் நாம் யூனியன் பாக்கூரை சேர்ந்த செந்தில் கணிப்பு நாயக்கம் தனது பிறந்தாட்டின மாண்புடன் முடங்கிக்கிறோம். அப்ப குபாலன் மணிசாந்தன் குலகனன் நீ கமலம் மமாய் தேவி தத்த சிவன பாய்மணி தாத்தா வாசல்லாமணி மாமன் அகிரன் அத்தி செல்வினா பெரியம்மா செம்மி அக்கா அமைதி அக்கா யோகினி மேலும் அத்த மோகன் அத்தி கணிகை மாமன் பரமம் திரையன் மெயிலன் கிரியான் கணிப்பநாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே மாட்டி நாம் நியூ கோவூரை சேர்ந்த சவீஷ் கௌரியா தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கியிருக்கின்றோம். அப்பா ரஜேஷ் அம்மா கெவினா தைவின் ஜோடினி கேசவி சவினன் தெய்வம் ரஞ்சனி வந்தினா ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே மாட்டி நாம் ஆஸ்திரேலியா வசித்து வரும் லோ பொன்னன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கியிருக்கின்றோம். டெப்பினை ஊரை சேர்ந்த அப்பா விஜயன் அம்மா வீனா மேலும் தவின் கெவின் யுவானா கிளியான் அத்தே மல்லிகை அத்தே பேபி ஆறுமுகம் கௌரியா முந்திசுவாமி பொந்தன் பிள்ளை மாரிபுத்து குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு மேபா ஊரை சேர்ந்த திருமதி ரூபா சோமபிள்ளை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அம்மா சத்யா காசன் ஷீலா எல்வின் முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.
1: Free, vanuli. Free, vanuli.

அம்பர்லி இன்றைய காலை நேரத்தை எங்களுடன் இனிதாக கடித்த அனைவருக்கும் மனமான நன்றி. உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.